வணக்கம் டியர்ஸ். போன வாரம் நம்மை விட்டு சென்ற இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய பாடல்கள் தான் இன்னைக்கு இசை தென்றல்ல. வெல்கம் டு பாரதிராஜா ஸ்பெஷல் இசை தென்றல். இன்னைக்கு இசை தென்றல்ல உங்க கூட ஜாயின் பண்றது நான் தாங்க ஆர்ஜே அருணா.

ಅಪ್ರೂವ್ பண்ண மனிதந்த பாரத ராஜா 1977 வயதினிலேங்கிற படம் மூலமாதான் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில பாரத ராஜா ஒரு இயக்குனரா அறிமுகமானார். ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற எளித மனிதருடைய கதைகள் அப்படியே சொல்லியிருக்காரு இவருடைய படங்களில். கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் கொண்டாட்டமும் துக்கமும் திரைக்கு கொண்டு வந்திருக்காரு பாரதிராஜா.

பாரதராஜா பொதுவா இயக்குனர் இமயம் அப்படின்னு தான் தெரியப்படுகிறது. தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் பாரதராஜா படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கார். பாரதராஜாவுக்கு 6 நேஷனல் அவார்டும் 6 தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, 2004 அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டும் வழங்கப்பட்டுள்ளது. நல்ல டிரெக்டர், நடிகர், அதுக்கும் மேலே அவர் ஒரு உண்மையான மனிதன் கூட. 1980s அவருடைய காலம்.

தன் படங்கள் மூலமா மக்கள் மனசுல ஒரு உண்மையான இடத்தை நேடியிருக்காரு திரு பாரதி ராஜா. ஜெனரேஷன் கேப் எதுவுமே இல்லாம எல்லாருக்கூடையும் ரொம்ப ஈஸியா ஜெல் ஆயிடுவோம்.

சினிமா நடிகர் ஆகணுங்கிற ஆசையில தான் பாரதி ராஜா முதல் முதலா சென்னைக்கு வந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு இயக்குனர் ஆகணுங்கிற எண்ணத்தை புரிஞ்சு அதுக்கான முயற்சியை ஆரம்பித்தார். அப்புறம் டைரக்டர் புட்டண்ணா கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்தார்.

கடந்த 50 வருஷமா சுமார் 25க்கும் மேல படங்கள்ல பெருசும் சிறுசுமான வேஷங்கள் நடித்திருக்காரு பாரதி ராஜா. சமீபத்துல வெளிவந்த திருச்சித்ரம்பழங்கிற பிலிம்ல தனுஷுடைய தாத்தா அந்த ரோல் யாராலையுமே மறக்க முடியாது. அந்த ரோல் ஆக்சுவலா அவர் நடிக்கல, வாழ்ந்திருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. நம்ம மலையாளத்துல கூட மோகன்லால் கூட தொடரும் அப்படிங்கிற